0: டென்மார்க். கோல்டன் ரூல் நம்பர் 1, பில்ட் மீனிங்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் த பிக்கெஸ்ட் கிஃப்ட் ஆஃப் கேம்பஸ் லைஃப். சூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ மோட்டிவேட் யூ. அவாய்ட் நெகட்டிவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ். பி சப்போர்ட்டிவ் அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தி. ரிமெம்பர், யுவர் நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்த். இன்டராக்டிவ் மூமெண்ட். ஆஸ்க் யுவர் செல்ஃப் ரீசனல்ஸ், வாட் இஸ் த ஒன், ஹூ இஸ் த ஒன் ஃப்ரெண்ட் ஹூ ஷுட் பை யூ டியூரிங் டஃப் டைம்ஸ். கோல்டன் ரூல் நம்பர் 2, டைம் மேனேஜ் டைம் லைக் எ ப்ரோ. டைம் இஸ் த ரியல் கரன்சி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பேலன்ஸ் அகாடமிக்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஹெல்த் அண்ட் ரீக்ரியேஷன். குவிக் டிப்ஸ் டு த லிசனர்ஸ், யூஸ் எ டெய்லி ஷெட்யூல், அவாய்ட் லாஸ்ட் மினிட் ஸ்டடியிங், லிமிட் சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஃபாலோ த ரூல் 50-10. இட்ஸ் மீன்ஸ் 50 மினிட்ஸ் ஆஃப் ஸ்டடி பிளஸ் 10 மினிட்ஸ் ஆஃப் பிரேக். சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட் டூ நாட் ஹாவ் மோர் டைம், தே யூஸ் டைம் பெட்டர். கோல்டன் ரூல் நம்பர் 3, எக்ஸ்ப்ளோர் பியாண்ட் த கிளாஸ் ரூம்ஸ். யுவர் டிகிரி கிவ்ஸ் நாலேஜ், ஆக்டிவிட்டிஸ் கிவ்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பார்ட்டிசிபேட் இன் கிளப்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ், டெக்னிக்கல் ஒர்க் ஷாப்ஸ், வாலண்டியரிங் அண்ட் சோஷியல் சர்வீசஸ். தீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் லீடர்ஷிப் கான்ஃபிடென்ஸ், டீம் ஒர்க் அண்ட் கிரியேட்டிவிட்டி. எம்ப்ளாயர்ஸ் வேல்யூ ஸ்கில்ஸ் மோர் தேன் மார்க்ஸ் அலோன். கோல்டன் ரூல் நம்பர் 4, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஹெல்த் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பிளஸ் ஃபோக்கஸ் பிளஸ் ஹாப்பினஸ். மெயின்டைன் பேலன்ஸ்ட் டயட், ஹைட்ரேஷன், ப்ராப்பர் ஸ்லீப், டெய்லி எக்ஸசைசஸ், அவாய்ட் ஜங்க் ஃபுட் ஓவர்லோட், ஆல் நைட் பிகின் வாட்சிங், எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஏ ஹெல்தி ஸ்டூடெண்ட் இஸ் அ ப்ரொடக்டிவ் ஸ்டூடெண்ட். டிட் யூ ட்ரிங்க் எனஃப் வாட்டர் டுடே ரீசனர்ஸ்? கோல்டன் ரூல் நம்பர் 5, டோன்ட் பில்ட் யுவர் ஃபியூச்சர் டுடே. டோன்ட் வெயிட் ஃபார் த ஃபைனல் இயர் டு பிளான் யுவர் கெரியர். ஸ்டார்ட் அர்லி, லேர்ன் நியூ ஸ்கில்ஸ், டூ இன்டர்ன்ஷிப், இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன், பில்ட் லிங்க்டின் ப்ரொஃபைல், அட்டெண்ட் செமினார்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி டாஸ்க். ஆஸ்க் யுவர் செல்ஃப், வேட் டூ ஐ வாண்ட் டு பி இன் 5 இயர்ஸ்? ஸ்மால் ஸ்டெப்ஸ் டுடே கிரியேட் அ பிக் சக்சஸ் டுமாரோ. காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட்: ப்ரோக்ராஸ்டினேஷன், சூசிங் ராங் கம்பெனி, இக்னோரிங் மென்டல் ஹெல்த், ஸ்டடியிங் ஓன்லி பிஃபோர் எக்ஸாம்ஸ், ஃபியர் ஆஃப் ட்ரையிங் நியூ திங்ஸ். மிஸ்டேக்ஸ் ஆர் நார்மல், பட் ரிப்பீட்டிங் தெம் இஸ் நாட். குவிக் இன்டராக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். லிசனர்ஸ், ரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் 1 to 5. ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஹெல்த் பெனிஃபிட்ஸ், கெரியர் பிளானிங். விச் ஏரியா நீட் இம்ப்ரூவ்மெண்ட்? ஸ்டார்ட் டுடே. கம்மிங் டு கன்க்ளூஷன், கேம்பஸ் லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் எ ஃபேஸ், இட் இஸ் எ ஃபவுண்டேஷன் ஆஃப் யுவர் ஃபியூச்சர். ஃபாலோ தீஸ் கோல்டன் ரூல்ஸ்: பில்டிங் மீனிங்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், மேனேஜ் டைம் வைஸ்லி, எக்ஸ்ப்ளோர் பியாண்ட் அகாடமிக்ஸ், ப்ரொடெக்ட் யுவர் ஹெல்த், ஸ்டார்ட் பில்டிங் யுவர் ஃபியூச்சர் டுடே. ரிமெம்பர், மார்க்ஸ் மே கெட் யூ எ ஜாப், பட் ஸ்கில்ஸ் அண்ட் கேரக்டர் பில்ட் யுவர் லைஃப். சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மனஸ்விதா ஆன் மிட்ச் கம்யூனிட்டி ரேடியோ 90.8, ரிமைண்டிங் யூ, என்ஜாய் எவ்ரி மூமெண்ட், லேர்ன் எவ்ரி டே, க்ரோ இன் டு த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் லைஃப், பிகாஸ் தீஸ் இயர்ஸ் வில் நெவர் ரிட்டர்ன், பட் த மெமரிஸ் வில் லாஸ்ட் ஃபார் எவர். அண்டில் வி மீட் அகைன், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே இன்ஸ்பைர்ட் அண்ட் ஸ்டே ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே அஹெட்.
1: ஹாய், ஹலோ, మీరు వింటున్నారు మిట్స్ కమ్యూనిటీ రేడియో 90.8. నేను మీ ఆర్జే నందిని. మన ఇండియాలో ఒక కొత్త రకం ఫ్రూట్ వచ్చేసింది, అదేదో తెలుసుకుందాం. వియత్నాం ఫ్రూట్ మన దగ్గర ఎర్రగా దోసకాయలా ఉంది, కొబ్బరికాయలా రెండు ముక్కలు చేసి దానిలోని ఎర్ర గుజ్జును స్పూన్తో తీసి జ్యూస్ చేశారు. జ్యూస్ రుచి కొంచెం వగురు పులుపుగా ఉంది. అంతర్జాతీయ మార్కెట్లో ఈ వియత్నాం ఫ్రూట్కు యమా డిమాండ్ ఉంది. అది మన దగ్గర కూడా పండుతోందంటే నమ్ముతారా? కోవిడ్ అనంతరం ఆరోగ్యంపై శ్రద్ధ పెరుగుతున్న ఈ కాలంలో సూపర్ ఫ్రూట్స్ అనే పదం కొత్తగా వినిపిస్తోంది. అంటే శరీరానికి ఎక్కువ పోషకాలు అందించే ఆహారాలన్నమాట. బ్లూబెర్రీ, అవకాడో, గ్వినోవా వంటి పంటలు ఇప్పటికే ప్రపంచ మార్కెట్లను ఆక్రమించాయి. తాజాగా ఆ జాబితాలో చేరిన మరో పండు గ్యాక్ ఫ్రూట్. దక్షిణ ఆసియా అడవుల్లో పుట్టిన ఈ పండు ఇప్పుడు పోషకాహార శాస్త్రవేత్తలు, వైద్యులు, ఆరోగ్య పరిశ్రమ దృష్టికి ఆకర్షిస్తోంది. ఎర్రగా మెరుస్తూ కనిపించే ఈ పండులో పోషక విలువలు అసాధారణం. గ్యాక్ ఫ్రూట్ తీగ జాతి మొక్క వియత్నాం, థాయిలాండ్, లావోస్, కంబోడియా వంటి దేశాలలో ఇది సహజంగా పెరుగుతోంది. బయటకు ఉన్న పండుల మెత్తని ముళ్ళతో ఉన్నట్టుగా కనిపించినప్పటికీ గట్టిగా పొరతో ఉంటుంది. పండిన తర్వాత ఇది చిక్కని నారింజ ఎరువు రంగులో మెరిసిపోతుంది. దీని లోపల గింజ చుట్టూ ఉన్న